கத் கத் தான் கத் ஜெகின் கத் தான தட் தான கத் கதின் கெந்த நகின் தட் தகின் தட் தகின் தட் தகின் தட் தான தா தென் நகே தென் நதாதி தா கிர்தாதி தா கிர்தாத் தென் நகே தென் நதாதி தா கிர்தாதி தா கிர்தாத் தென்

கத்தட்டு தின்ன தட்டு தட்டு தின்ன தின்ன தட்டு கத்தட்டு காந்தா கிந்தா திருகிட்டு திருகிட்டு திருகிட்டு திருகிட்டு திருகிட்டு திருகிட்டு தா தா தா கத்தாதா தின்தாதா தின்தாதா தின்தா கத்தாதா தின்தாதா தின்தாதா தின்தா கத்தாதா தின்தாதா தின்தாதா.